சன்னத்தடி மாதா கௌலிக ஞான சதாசினி வந்தே ஸ்ரீ குல பூஜையா குலம்மா குல ரக்ஷிணி வேத மாதா ஜகன்மாதா லோக மாதா ஹிதைஷிணி ஆதிசக்தி சமுத்பூதா ி சம்பூர்ண ஜகத் விஷ்வந்தம் மகாபூராம் திராஹி மாம் சரணாகதம் த்ரைலோக்ய ஹ்ருதயம் சோபே தேவி த்வம் பரமேஸ்வரி பக்தானுக்ரஹகாரிணி த்வம் குலதேவி நமோஸ்துதே மகாதேவ ப்ரியங்காரி பாலனாம் ஹிதகாரிணி குலவ்ருத்தி கரி மாதா த்ராஹி மாம் சரணாகதம் சிதக்ரி மண்டல சம்பூதா ராஜ்ய வைபவகாரிணி பிரகடீதாம் சுரேஷானி வந்தே த்வாம் ராஜ கௌரவம் த்வதியே குலே ஜாதஹ த்வாமேவ சரணம் கதஹ த்வத்வத் சலோஹம் பாத்யே த்வம் ரக்ஷ ரக்ஷாதுனா புத்ரம் தேஹி தனம் தேஹி சாம்ராஜ்யம் ப்ரதேஹி மே சர்வதா அஸ்மாகம் குலே பூயாதே மங்களானுசாசனம் குலாஷ்டகமிதம் புண்ணியம் நித்யம் யஹ சுக்ருதி பதேத் தஸ்ய வ்ருத்தி குலே ஜாத பிரசன்னா பரமேஸ்வரி குலதேவி ஸ்தோத்ரமிதம் சுபுண்ணியம் லலிதம் ததா அர்ப்பயாமி பவத் பக்த்யா த்ராஹி மாம் சிவகேஹினி ஸ்ரீ குலதேவி ஸ்தோத்ரம் ஸ்ரீ குலதேவ்யா ச